மதுரை அரசாளும் மீனாட்சி தகரிமுகரி கம கம கம சிகா சதி நிறுத்த கரி தனி தனி மபனி தகரிசா மகரி சரி கரி தனி தனி பம பரிசா இதக சகா சகமகமா

பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் திருவருட்செல்வர், குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

இந்திரா என்ற படத்திற்காக ஒலிக்கிற்கும் இந்த குரல்கள் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர். இந்த பாடல் ஒலிக்கும் நேரம் 5:45.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 6:10. இந்த அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது தேனிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் இந்த குரல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

நேரம் 6:38. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனிசை. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் பாம்பே சிஸ்டர்ஸ் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு, சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியுள்ளார், வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்கோயில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ரகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் லிங்கமனேனி சுஜாதா அவர்கள் வழங்கும் சிறுகதை இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர், லலிதா சந்தானம் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 லய விநியாசம், கேலமங்கலம் கே சி சந்திரசேகர், கே டி ராமன்ஜி ஆகியோரின் தவிலிசை, இதில் இடம்பெறுவது ரூபக தாளம். 2:45 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், ஸ்கில்ஸ் தட் ஷேப்ஸ் லைஃப்ஸ் கே ஐஸ்வர்யா வழங்கும் உரை, பிரேக்கிங் த அன்பிரேக்கபிள் எனிக்மா உரை வழங்குபவர் கே என் பூமிகா லக்ஷ்மி, ஃப்ரம் சென்சஸ் டு ஸ்மார்ட் சிட்டிஸ் ஸ்ரீ சேஷ்மா வழங்கும் உரை, இவை அனைத்தும் எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் 7:10 ஒலிபரப்பாகும். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா விஷக, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: காய்கறி பயிர்களில் எப்போவுமே ஒரு நோயுடைய பாதிப்பு தென்பட்ட உடனே அந்த பகுதியை வந்து அப்புறப்படுத்தி எரிச்சு கொள்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் வந்துட்டு பாதிப்பினுடைய அறிகுறி, அதிலிருந்து தான் வந்துட்டு மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு பாதிப்பு பரவும். அதனால் அந்த பகுதியை அழிக்கிறதும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல இடைவெளி விட்டு வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். காற்றோட்டம் சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்கும். அதனால் பூச்சி நோய்களுடைய பாதிப்பு வந்துட்டு ரொம்ப குறையும். அதனால் நோய் கட்டுப்பாட்டில் இது ஒரு நல்ல தொழில்நுட்பம்.
2: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

இந்நிகழ்ச்சி மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்.

ఫైనల్కి చేరుకుంది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం. ஆகாஷ்வாணி நேரம் 7:15. 100.1 MHz FM கோல்டில் திரை இசை கேட்கலாம். முதலில் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி, நேரம் 8:30.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்டு 100.1.

91 MHz FM கோல்டில் 9 மணி வரை உங்களை மகிழ்விக்க வருவது திரைகானம். முதலில் சங்கமம் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேரம் 8:48. திரைகானத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் வரலாறு திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், சாதனா சர்க்கம் குரல்களில்.

0: டைம் நாலாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயில் என்ன வெயில். மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
0: இப்பதான வெயில்ல இருந்து வந்தேன், அதுக்குள்ள ஏசியே போடு ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
0: கோவப்படாதுமா, இந்தா இந்த மோர குடி.
2: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
0: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.
3: வெயிலோ

0: திரைக்கவனம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்கலாம். சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியுள்ளார். வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இடம்பெறுபவை விஞ்சமூரி வரதராஜ ஐயங்கார் இயற்றிய வர்ண மற்றும் கீர்த்தனைகள். முதலில் சலமேலை என தொடங்கும் கனராக பஞ்சக வர்ணம் ஆதிதாளம்.

நேரம் இப்போது 9:28:28. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியுள்ளார். விஎல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் விஞ்சமூரி வரதராஜ ஐயங்கார் இயற்றிய வர்ணம் மற்றும் கீர்த்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி ஜாகேலரா ஹேமவதி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்டோம். சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியிருந்தார். வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இடம்பெற்றவை விஞ்சமூரி வரதராஜ ஏங்கார் இயற்றிய வர்ணம் மற்றும் கீர்த்தனைகள்.

0: நேரம் 10:30 ஆகாஷ்வாணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்டு 100.1.

இனிதமான பாடல்களை சுமந்து வரும் சுகமான ராகங்கள் 11 மணி வரை உங்களுக்காக. முதலில் தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் அருண்மொழி, எஸ் ஜானகி.

0: fields. Remove silt from water bodies. Plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
1: நேரம் 10:42:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்ட். இனி SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில் ஒழிப்பது அமராவதி திரைப்பட பாடல்.

மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6

0: வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட நான்கு வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

101.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் அடுத்து புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேரம் 11:21. 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் காதலில் விழுந்தேன். திரைப்படத்திலிருந்து ரம்யா விஜய் ஆண்டனி குரல்களில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரல் அமுதம் கேட்கலாம்.

ஆற்றல் மிகுந்தவர்க்கு ஆற்றல் குறைந்தவர் துன்பம் செய்வது என்பது கொல்லும் யமனை கையசைத்து அழைப்பது போன்றது ஆகும். குறள் எண் 894, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.

0: ஆற்றல் மிகுந்தவர்க்கு ஆற்றல் குறைந்தவர் துன்பம் செய்வது என்பது கொல்லும் யமனை கையசைத்து அழைப்பது போன்றது ஆகும். குறள் எண் 894, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்கள் இணைந்திருக்கும் FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். லலிதா சந்தானம் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், NS கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். லயவிநியாசம், கேளமங்கலம் கே சி சந்திரசேகர், கே டி ராமன்ஜி ஆகியோரின் தவிலிசை. இதில் இடம்பெறுவது ரூபகதாளம். 2:45 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00

இசைக்கு அரங்கிசை எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், ஸ்கில்ஸ் தட் ஷேப் லைஃப்ஸ் கே ஐஸ்வர்யா வழங்கும் உரை, தொடர்ந்து பிரேக்கிங் த அன்பிரேக்கபிள் எனிக்மா உரை வழங்குபவர் கே என் பூமிகா லக்ஷ்மி. ஃப்ரம் சென்சஸ் டு ஸ்மார்ட் சிட்டிஸ் ஸ்ரீ சேஷ்மா வழங்கும் உரை ஆகியவை எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் 7:10 ஒலிபரப்பாகும். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா விஷக, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவை அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் சிவந்தமன் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது 100.1 MHz FM கோல்டு வழங்கிய திரைகானம். மீண்டும் திரையிசை பாடல்கள் பிற்பகல் 2:45. தொடர்வது தெலுங்கில் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் இசை மலர். லலிதா சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ராமா நன்னு புரோவரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஹரிக்காம்பூஜி ராகம், ரூபக தாளம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம், எச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம்.

வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை லய விநியாசம் நிகழ்ச்சியில் கெலமங்கலம் கே சி சந்திரசேகர், கே டி ராமன்ஜி ஆகியோரின் தவிலிசை கேட்கலாம். இடம்பெறுவது ரூபகத்தாளம்.

இதுவரை லய விஞ்ஞாசம் நிகழ்ச்சியில் கேளமங்கலம் கே சி சந்திரசேகர், கே டி ராமன்ஜி ஆகியோரின் தவிலிசை கேட்டீர்கள். இடம்பெற்றது ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் சிறைச்சாலை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: கட்டணம் ஸ்வயம் இனி கட்டுப்படு பாரதிய சேனா.
1: ஒலித்து கொண்டிருக்கும் பாடல் மேகம் கருத்திருக்கு. திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடியது.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம், எச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் சுவாமி நின்னே, சாக்தல நரசையா இயற்றிய வர்ணம், பந்துவராளி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 5:27. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம், எச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிறைவாக மகா திரிபுர சுந்தரி காம்போஜி ராகம், கண்டஜாதி திரிபுட தாளம், ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம், எச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம்.

பொங்கும் மங்களம். பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை, காஞ்சிபுரம் எம் ரத்தினவேல் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே டெலியஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், எச் பிரசன்னா அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள். ஒடிசா பூரி ஜெகநாதர் ஆலய வருடாந்திர ரத யாத்திரையின் நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் காலை 11:10 மற்றும் பிற்பகல் 3:10 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகாணம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர், பி பி ஸ்ரீ ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு, கே ஜே திலீப் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம், 2:30 சேர்த்து வைத்த செல்வம், சமுதாய மறுமலர்ச்சி இலக்கியங்கள், தவத்திரு குன்றக்குடி அடிகளார் வழங்கும் உரை நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து. 3:00 திரைகானம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார் டெல்லி அஞ்சல், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, டி ஜி பத்ரி நாராயணன் அவர்களின் பாட்டு, பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமதாஸ் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், டைம் த ஒன்லி ரிசோர்ஸ் வி காண்ட் ரீசைக்கிள், ஏ ஹீரா வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜே ஜோஹன்னா மேரி, மியூசிக்கல் டேலண்ட் சஹானா கார்த்திக்கின் பாட்டு, நெல்சன் மண்டேலா எ சிம்பிள் ஆஃப் கரேஜ் அண்ட் ஹோப், உரை வழங்குபவர் எஸ் ஆர் விபிஷ்ணவ், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

இளைய பாரதம் நிகழ்ச்சியின் முதலில் ஸ்கில்ஸ் தட் ஷேப் லைவ்ஸ் கே ஐஸ்வர்யா வழங்கும் உரை கேட்கலாம்.

பிரேக்கிங் த அன்பிரேக்கபிள் எனிக்மா. உரை வழங்கியவர் கே என் பூமிகா லக்ஷ்மி. நிறைவாக ஃப்ரம் சென்சஸ் டு ஸ்மார்ட் சிட்டிஸ், ஸ்ரீ சேஷ்மா வழங்கும் உரை.

டியர் லிசனர்ஸ், ஐ எம் ஸ்ரீ சேஷ்மா ஃப்ரம் ஸ்ரீமதி தேவ்குன்வர் நானாலால் பட் வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன். ஹவ் யூ எவர் ஓப்பன் மேப்ஸ் அண்ட் வண்டர் ஹவு டஸ் இட் நோ தட் திஸ் ரோட் இஸ் க்ரௌடட்? ஆர் ஹவ் யூ எவர் ஆஸ்க் யுவர் செல்ஃப் ஹவு டஸ் தி கவர்மெண்ட் நோ தட் ஒன் ஏரியா நீட்ஸ் மோர் ஸ்கூல்ஸ், அனதர் நீட்ஸ் மோர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் யெட் அனதர் ரிக்வயர்ஸ் பெட்டர் ரோட்ஸ்? வெல், தி ஆன்சர் இஸ் நாட் மேஜிக், இட் இஸ் நாட் கெஸ் ஒர்க் ஈதர், இட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். Yes, the subject that many of us remember as tables, graphs and calculations is actually one of the most powerful tools behind India's development. Our topic today is From Census to Smart Cities, Statistics in India's Development. Now don't worry, this isn't going to be a mathematics class. Instead, let us go on a fascinating journey and discover how numbers quietly shape our everyday lives. Imagine you are planning a family function. What is the first thing you do? You count. How many guests are coming? How much food should be prepared? How many chairs are needed? Without these numbers, planning becomes difficult. Similarly, imagine managing a country with more than 140 crore people. Can we build schools without knowing how many children live there? Can we plan hospitals without knowing the population? Can we provide jobs without understanding how many people are seeking employment? Certainly not. And that is why statistics becomes the backbone of development. Let us begin with one of the world's biggest exercises in data collection, the census. Every 10 years, officials visit households across the country and collect information. They ask questions like, how many people live here? How old are they? Can they read and write? What work do they do? At first glance, these seem like ordinary questions.

0: நேரம் 7:44. ஆகாஷ்வாணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: திரைப்பட பாடல் ஒன்று, தேவா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் விஜய் பாடியிருக்கும் பாடல்.
2: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்

0: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகளுக்கான முகாம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
1: தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் மத்திய அரசினுடைய மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாட்கள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் இன்று தொடங்கியது. இதனை மத்திய மக்கள் தொடர்பாக தமிழ்நாடு புதுச்சேரி மண்டல இயக்குனர் ஜே காமராஜ் தலைமையில் திருச்செந்தூர் நகராட்சி ஆணையர் மா க ஈழவேந்தன் முன்னிலையில் திருச்செந்தூர் நகராட்சி தலைவர் ரா சிவ ஆனந்தி திறந்து வைத்தார். தொடர்ந்து வளர்ச்சியடைந்து இந்தியாவின் அமிர்த காலம், விக்சித் பாரத், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம், போதைப் பொருள் தடுப்பு, செல்லுமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் அனைத்து திட்டங்கள் குறித்து அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை அவர் பார்வையிட்டார். இந்த கண்காட்சியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் சேவா மையம், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்குமான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் பயன்பெறுவதற்கான இ ஸ்டாம்ப் அட்டை வழங்குவதற்காக அமைக்கப்பட்டிருந்த பொது சேவை போன்றவை அமைக்கப்பட்டிருந்தன. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், தொழில் மையத்தின் அரங்குகள், ஸ்டேட் வங்கியின் ஆர்செட்டி மூலமாக வழங்கப்படும் தொழிற்பயிற்சி போன்றவை குறித்த விழிப்புணர்வு அரங்குகளும் அமைக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அரசு அலுவலர்கள், மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், காப்பீட்டுத் திட்டம் மற்றும் அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் மற்றும் காவல்துறை மூலமாக போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நாட்டில் இதுவரை 4 கோடி ஏழைகளுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. விவசாய ஆதரவு திட்டத்தில் ஆண்டுதோறும் 9,44,00,000 விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 20,000 ரூபாய் விவசாய ஆதரவு திட்டமாக வழங்கப்பட்டு வருகிறது. அடல் பென்ஷன் திட்டம், செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசு திட்டங்கள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது.
0: இதுகுறித்து கல்லூரி மாணவி பேசுகையில்,
2: கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாமுக்கு கூட்டு வந்திருந்தாங்க. இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நாங்க வந்து நிறைய விஷயத்த கத்துக்கிட்டோம் இன்னைக்கு. ஏன்னா நிறைய ஸ்கீம் இருக்குங்கிறது எங்களுக்கு இங்க வந்தப்புறம் தான் தெரியும். பெண்களுக்கு சரி, வயசானவங்களுக்கு சரி, படிக்கிற எங்களை மாதிரி பெண்களுக்கு சரி, என்னென்ன ஸ்கீம் இருக்குங்கிறத நாங்க இன்னைக்கு நிறையவே கத்துக்கிட்டோம். அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குது, அவங்க இப்பெல்லாம் எவ்வளவு டெவலப் ஆயிருக்காங்கிறத இங்க வந்தப்புறம் நாங்க நிறையவே கத்துக்கிட்டோம். இதை நாங்க இனி வேலைக்கு போற இடத்துல இதை பத்தியும் நாங்க அவங்களுக்கு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் வளர்றதுக்கு நாங்க ஒரு கண்டிப்பா ஒரு முதல் படியா இருப்போம். இன்னைக்கு நாங்க வந்ததுல எங்களுக்கு

0: நிறைய பயம் இருந்தது. ஏன்னா நாங்க படிக்கிறதுக்கு சம்பந்தமா நிறைய இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் நாங்க எப்படி பயம் அடையலாம் அப்படிங்கறக்காக அவங்க நிறையவே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் இல்லாம போதை ஒழிப்பு, அதை பத்தி எங்களுக்கு நிறைய அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே எங்களுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் எங்களுக்கு ஒரு அனுபவமா இருந்தது. ரொம்ப நன்றி.
1: என் பேர் ஜெனிதா. நாங்க வந்து கோவிந்தமாலா அல்தினார் காலேஜ் சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எவ்வளவு வந்து நலத்திட்டங்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாம நாங்க வந்து நிறைய கத்துக்கிட்டோம். நாம வந்து போன் மூலியமாவே வந்து பேங்கை வந்து ஈஸியா கான்டாக்ட் பண்ண முடியும். அதுக்குன்ட்டு ஆப் எல்லாம் இருக்கு அப்படின்றதையும் நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து எதுக்கு எடுத்தாலுமே பேங்க்குக்கு வந்து ரொம்ப அலைய வேண்டாம், நம்ம வந்து 3 வருஷம் அங்கே இருந்தோம் அப்படின்னா போன் மூலியமாவே நம்ம வந்து ஆன்லைன்லயே எல்லாமே KYC ஃபார்ம் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து பொதுமக்கள் இப்போ வந்து நிறைய போதை பொருட்கள் அந்த மாதிரி நடமாட்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து உடனேயுமே அதை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு உடனேயுமே அந்த அதை வந்து நம்ம தெரிவிக்கணும். நம்ம வந்து அதை அப்படியே வந்து பயப்பட்டு அப்படியே வச்சுட்டு இருக்க கூடாது. நம்ம வந்து சமுதாயமா எல்லாருமே சேர்ந்தா மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து ஒழிக்க முடியும். நம்ம வந்து எல்லாத்துக்குமே அதனால இந்த இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க. அது மட்டும் இல்லாம எஜுகேஷனல் லோன் பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: சேலம் மாவட்டத்தில் உஷு போட்டியில் தேசிய அளவில் சாதனை படைத்து பதக்கங்களை குவிக்கும் பள்ளி மாணவி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: விசையிறு பந்தினை போலே உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. உறுதியான உள்ளமும் வலுவான உடலும் இன்றைக்கு அனைவரின் தேவையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தற்காப்பு கலைகள் இளைஞர்களின் சிந்தனை திறனை ஒருமுகப்படுத்தி வலிமையானவர்களாக மாற்றி வருகின்றன. தற்காப்பு கலைகளில் ஒன்றான ஊசு போட்டிகளில் சேலத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவி பிரகல்யா தேசிய அளவில் சாதனை படுத்தி வருகிறார். தேசிய அளவில் நடைபெற்ற கேலோ இந்தியா போட்டியில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்ற பிரகல்யா பெடரேஷன் கோப்பை போட்டிகளிலும் முதலிடம் பிடித்துள்ளார். சாதனை படைத்த மாணவிக்கு பள்ளியின் முதல்வர் ஜோதி முருகன் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை குவித்து வரும் பிரகல்யா சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்று நாட்டிற்காக பதக்கம் பெற வேண்டும் என்பதே லட்சியம் என்கிறார்.
4: நான் இப்போ வந்து என்னோட ஹையஸ்ட் மெடல் வந்து கேலோ இந்தியால நான் வந்து கோல்ட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னோட டார்கெட் என்னன்னா இன்டர்நேஷனல் மேட்ச் போகணுங்கிறது தான் என்னோட டார்கெட். அதுக்கு வந்து நான் டெய்லியும் 2 to 4 hours ப்ராக்டிஸ் பண்ணுவேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸ் ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 6 to 8.
3: சிந்தனையை ஒருமுகப்படுத்தி அதன் மூலம் திறமையை வெளிப்படுத்தும் ஊசு போட்டிகள் உடலை வலுப்படுத்துவதுடன் உள்ளத்தையும் வலிமையாக மாற்றிவிடுகின்றன. குறிப்பாக பதின் பருவத்தினர் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக விளையாட்டுப் போட்டிகள் மீதான ஆர்வம் அமைகிறது. நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் முதல் அதிகபட்சம் 4 மணி நேரம் வரை பயிற்சிக்கு தேவைப்படுவதால் செல்போனை தேவையின்றி பயன்படுத்துவது தவிர்க்கப்படுகிறது. விளையாட்டின் மீதான ஆர்வம் காரணமாக கல்விசார் செயல்பாடுகள் மேம்பட்டிருப்பதாக கூறுகிறார் தங்க மங்கை பிரகல்யா.
4: மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாருமே கத்துக்கணும். அது பாயும் கேர்ளும் அப்படிலாம் இல்லை, அது வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ். இது வந்து நம்ம மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸா வச்சுக்கும். நம்ம வந்து இது ஒரு மெடிடேஷன் மாதிரியும் வச்சுக்கலாம். நம்ம ஸ்போர்ட்ஸ் பிளே பண்ணிட்டு இன்னும் எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணோம்னா நல்லாவே படிக்கலாம். இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும் போது ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே படிப்பாங்க. சில பேர்லாம் வந்து வெறும் எஜுகேஷன்ல மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம பிசிக்கல் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கணும். அதனால ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக போகணும்.
3: விளையாட்டு போட்டிகளில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டம் அதிகப்படுத்தியுள்ளது. சேலம் போன்ற வளர்ந்து வரும் நகரங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டம் சாத்தியப்படுத்தி வருவது அனைத்து தரப்பினரிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நல்லுறவில் விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் முக்கிய மைல்கல்லாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புகள் மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கர்நாடக கேசரி ஸ்ரீ ஜெகநாத் ராவ் ஜோஷியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். கோவா விடுதலை இயக்கத்தின் தூணாக விளங்கிய ஜெகநாத் ராவ் ஜோஷியின் தேசபக்தி என்றும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் நாட்டை கட்டமைப்பதில் திறமையான இளைஞர்கள் உந்து சக்தியாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான வர்த்தக ஒப்பந்தம் இந்திய தொழில் வல்லுநர்கள் திறமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட உலகளாவிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நியூஸ்.

0: இங்கிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, உலகின் இரண்டாவது பெரிய மாட்டிறைச்சி உற்பத்தியாளராக இந்தியா உள்ளதாக தெரிவிப்பது போன்ற போலியான வீடியோ சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதாகவும் இது முற்றிலும் தவறானது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. ஆக்லாந்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோதுமை உற்பத்தியில் உலகின் இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது என்று பிரதமர் தெரிவித்திருந்தார். உண்மை தகவல்களை அதிகாரப்பூர்வ தளங்களில் சென்று சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் பீஸ்ட் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் ஜோனிதா காந்தி பாடியிருக்கும் பாடல்.

0: एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நேரம் 8:25, ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல், பாலக்காட் ஸ்ரீராம் மற்றும் மகேஷ் விநாயக் ராம் பாடியிருக்கும் பாடல்

0: நிறைவாக லவ் டுடே திரைப்படத்திற்காக பிரதீப் ரங்கநாதன், சவிதா ரெட்டி, ஏயு நவீன் கிருபாகர் பாடியிருக்கும் பாடல்.
1: ஏய் கண்ணுக்குட்டி.
2: சொல்லுங்க மாமா குட்டி. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
1: உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?

0: ஆமால போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா இது ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டன் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பேர் ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராறான். எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா. போயிட்டு வாங்க.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, பொண்ணு பாக்கலாம் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டிட்டு போயிடுவான், அங்க கூட்டிட்டு போயிடுவான்னு படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சு

ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். 30 seconds and 30 minutes past 10. யூ ஹவ் டியூன்ட் இன் டு ஆகாஷ்வாணி சென்னைஸ் எஃப்எம் கோல்ட் ஆன் 100.1. வெல்கம் டு திஸ் ஈவினிங்ஸ் எடிஷன் ஆஃப் எம் டைம், ஏகே மியூசிக் டைம் வித் மீ ஷிஃபாலி. I have put together an amazing playlist for your listening pleasure to begin things. Here comes Linkin Park with The Catalyst.

நேரம் 11:40. சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் தொடர்வது திரைகானம்.

0: ஏ மாமே, பிரதர் கிங் ஆகும்.
1: ஒலித்த உள்ளம் கொள்ளை போகுதே பட பாடல்களை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், ஹரிஹரன், தேவன், ஹரிணி, உதித் நாராயணன், மனோ, பிரபுதேவா, யுவன் சங்கர் ராஜா ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து பூவெல்லாம் உன்வாசம் படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நினைவில் நின்றவை. இந்நிகழ்ச்சியில் சாந்தி நிலையம், நம் நாடு ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் இடம் பெறுவது சாந்தி நிலையம் படத்தின் பாடல்கள்.

0: ஒலித்த நம் நாடு திரைப்படத்தின் பாடல்களை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, எல் ஆர் அஞ்சலி, எஸ் என் ஷோபா, பி சுசீலா ஆகியோர். நிகழ்ச்சி நிறைவாக இருகோடுகள் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், ஜம்னா ராணி, ஸ்வர்ணா ஆகியோர் பாடியுள்ள பாடல்.
1: மூன்று தமிழ் தோன்றி விளையாடியதும் இங்கே, நாலடியும் ஐந்து வகை காவியமும் இங்கே, ஆறறிவும் தெளிவு பெற தேடியதும் இங்கே, நான் பிறந்து பூங்கா

கேட்க சொன்னேன், அறிவை தானே கூட்ட சொன்னேன், ஆடையை நானா குறைக்க சொன்னேன், அடிமைத்தனத்தை காட சொன்னேன், அடக்கம் விட்டா

பெரியர் புலையருக்கும் விடுதலை, பரவரோடு புறவருக்கும் அறவருக்கும் விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. எழுதலை என்னும் தருதலைகளுக்கா விடுதலை வேண்டி பாடினேன் நான், விடுதலை வேண்டி பாடினேன். ஒரு தலையாக பொருள் குவியாமல் பரிசமமாக வேண்டினேன் நான், திருடச் சொல்லி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் பூந்தளிர் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் உரைக்கும் முதல் பாடல்.

எஃப்எம் கோல்டு வணங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து பொண்ணு ஊருக்கு புதுசு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். இளையராஜா குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்.

0: டேய் பசங்களா, சைக்கிள் மெதுவா தரணும், என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா. என்ன
1: ஓரமா போயா?
2: ஓரமா பா, ஓரமா
3: ஓரமா.

0: ரொம்ப மோசமாடா.
1: வந்த பாதையை மாத்தாதீங்கடா, இப்படியே ஓட்டுகிறாரு.
0: உடம்பு வலி தெரியாம ஓடுகிற காலைகளா, பத்திரமா கொண்டு போனா பருத்தி கொட்ட வாங்கித்தாரன்,
2: பருத்தி கொட்ட வாங்கித்தாரன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் முதலில் விஸ்வாமோகன் பட் அவர்களின் மோகனவினா இசையம், அதைத் தொடர்ந்து பண்டிட் ராஜன் மிஸ்ரா, சாஜன் மிஸ்ரா ஆகியோரின் பாட்டும் கேட்கலாம்.

இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை விஸ்வமோகன் பட் அவர்களின் மோகனவீணை இசையும் பண்டிட்ஸ் ராஜன் மிஸ்ரா சாஜன் மிஸ்ரா ஆகியோரின் பாட்டும் கேட்டீர்கள்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த நிதிச்சால சுகமா தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்டர் சாப்பு தாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் தசாவதாரம் திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் கமல்ஹாசன் குரல்களில் ஒலிக்கும் பாடல்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து வைகாசி புரந்தாச்சி திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் சித்ரா குரல்களில் ஒலிக்கும் பாடல்.